0: மெல்பர்ன் ஹி விசன ஸ்ரீலாங்கிய பிரஜாவுதிசா ரசபர சார சங்கிரஹாய சமக முசுவன குவான் விதுலி பிரவேசிய ஃப்ரீ ட்ரிபிள் இசட் ஒபவ மெசே ஆமந்த்ரணே கராய் சகலவித கலா நிமேவும் சா ரட்டவட்ட பசுகொட்ட லோவட்ட தத்துவித்தித சமகின் சேம இருதாவகம உதேசன அட்டே கணிசமட்ட இரிதா சங்கிரஹாயன் ஒபவ முனகசென்னட்ட அப்பட்ட அவசர
1: ஆய்போவன் சுப உதேசனா மெல்பர்னுவர பிரஜா சந்நிவேதனே மாகிதரவன ட்ரீட்டிபல் செட் குவன் நிதிலியே சிங்களான்சய சதிபதா ஒபவித்த கினேன இரிதா சார சங்கிரஹாயே தவத் அலுத் பிட்டுவக் சமக அதத் அப்பி குவனே ஒபோஹமுவன்னட்டு சூதானம் தெனும வினோதே கெட்டியுனு ரசபர ஹரபரஹா காலீன தொரத்துரு ரசக் சமகின் அதத் உதேசன தாயதாக்வா உபத் சமக குவனே கதக்கரன அப்பி லங்காவே தொரத்துரு மெப்புர விஸ்தர ஜாத்தியாந்தரைய அதுதாசி ஹெசின் ஆகாரிய ஆதி அன்சவலின் வெடதட்டான் சம்பாதனை கிரீமட்ட அப்பி சூதான்மின் சிட்னோம் மெம வெடசட்டான் அமத்தரவ சிங்களான்சி வெடசட்டான் பிரஸ்பந்தாராத்திரி கொல்ஹாட்ட சா செனசுராதா உதாசன ஹத்தட்ட குவன் கதவன் அத்தர சஜீவீவ ஒபட்ட மெம வெடசட்டான் வட சவந்தீமட்ட நுகக்கி யுவேனாம் www.3zzz.com.au யான அந்தர்ஜால வெப் அடவியட்ட கொடவீமேன் சதிபதா குவன் கத ஊ சீலு சிங்கள வெடசட்டான் ஒபட்டத் ஜாத்தியந்தரவ ஜீவத்தின ஒபே நேதா ஹிதமித்துராண்டா சிரவணி கிரியமட்ட ஹெக்கியாவ தென் திபினவா
2: தவசி ஆரம்பக கீதேலிசு துராகாத்ன் மேம உதா கீதேல் சந்திரகுமார் கந்தனாரச்சி கே கானா